0: വാലിയുടെ വരികൾക്ക് ഇളയരാജ ഈണം പകർന്ന് മനോ പാടിയ ഗാനം കേൾക്കാം. ചിത്രം രാജാധിരാജ.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.